சாப்பாட்டு தக்கலா கொமிங் ஆயிதிங்கோ தகுலை மினி சோமினா ரெபேக்கா தர்மிங் மொய்லோம் தேப்பன் பத்தியன் லாய் ஆயிதிங்கோ தகுலை மினி சோம்லிங்காயினா சோசியல் ஹெல்த் கேர் சிஸ்டம் அண்ட் பிரெக்னென்ட் விமென் சிதோக்கிசை ரில் ரோன் மொய் ஆப்பனிங்காயிதிங்கோ தகுலை மினி சோம்னி இன்னா ரெடேஷன் சேஃப்டி சிதோக்கிசைனா ஜோசப் சாங்ஸ்வால ஹோபுங் ஆப்பனினா இங்காயிதிங்கோ தகுலை மினி சோம்னி லிங்காயின் மார்லவு இங்காயிங்க தாகு லக்கிமின் பைத்த ப்ரோக்ராம் பத்திங் ஹேஹுனா மொயிலே அலோம் தேப்பன் லத்தோன்லிங் இங்காயிங்க தாகுல மினிட் சோம் காயினா மார் ப்ரோக்ராம் ஹேஹுனா லரின் திக்கிலே அலோம் தேப்பன் லத்தோன்லிங் காயினா டாக்சகிலே மினிட் சோம் தாது ப்ரோக்ராமா பப்பாவுலே அலோம் தேப்பன் லத்தோன்லிங் இங்காயிங்க டாக்சகிலக்கிமினா மெதி பாவ் தாக்க லாக்கோம் இங்காயிங்க டாக்சகிலே மினிட் சோம் லீனா ஜிங்சங் துதாக் லாக்கோம் மார்னிங் இன்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் அம்திங்க டாக்டர் கிளமி சோம்ங்க இனா லுங்தங்தோங் திங் காலா பிஸ் ஆஃப் ஹார்ட்ஸ் மார்க் கம்பவுனிங்காய் திங்குவா டகேட் அப்பன் டகேலமி சோம் லிக்கி கால் சுங்கின் துதக் லாக் கோம் பாய் பாவ்லே சா பாவ் திங்காய் சோம் தோவினா டகேலமி சோம் லி ஹோங்கின் சியங்கினா ஹென்லேன்லே அலோம் தியாப்பனினா வாய்ஃபி கம்பாவா லத்தோலிங்காய் திங்கு டகேலமி சோம்ங்க லிங்காயின் சாப்லாங்காயினா டாக்கோலமி சோமினா வாய்லாய் திங்க டாக்கோலமி சோம் இன் மெய் தேலாங்காயினா ஹுச்சி ஜிங்லாம் டாக் சோம் ஹோங்கின்ச்சியாங்கினா ஹுன்சி மசா ஹாக் அஹிதிங் நித்தாக்லாம் ஹுன்சி நித் நாதிங் இப்போங் சோம் திங் தானி லமி சோம் ஆலி கியாதின் ஹுன் ஹோன் அஹிதிங்கா நித்தாக்லாம் தாங்காலி கிமினா பைட்டி ப்ரோக்ராம் கி பந்திங் ஹே ஹுன் அங்காய் கி டூ தே அப்பனா தேல் ஹோம் பத்தியன் பட்னலாய் திங்கு தாகுக் மார் ப்ரோக்ராமா துத்தி அப்பனா தேல் ஹோம் பத்தியன் லாங்காயின் தாகுக் லக்கிம் தாதோ ப்ரோக்ராம் ஹுனாலிங் துத்தி அப்பனா தேல் ஹோம் பத்தியன் பட்னலா தே இங்காய் திங்கு நி தாக் டாக்சகி ஹோங்கின் சியாங்கினா ஃபாமின் ஹோம் இன்டென் லோட்டேன் மார் ஹுன்சி க்ளோரியா லால்மல் சோம்லே லோம்தி அப்பன் பத்தியன் லாங்காயின் டாக்டர் ரோசாங் ஜூல் அப்பனினா போல்ட்ரி ஃபார்மிங் சித்தோக்கிசை அகேன் இனாய் நீ திங்கு டாக்சக் இலக்கி மின் துதாக் லாக்கோம் மெதி பாவினோம் திங்கா டாக்சக் இலமினி சோம் ஆலிங்காயினா கமேலு சீலோம் தியப்பனின் கம்புய் கம்பாவில் தோல்லிங்காயினா டகேல் மினி சோமினா மீட் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஹுன்சி எஸ்டிஓ பிடிஓ சுவாங்கோ சொலமோன் எல் ஃபிமாத்தே தோ ஹோலிம்னா இங்காய் திங்கு டகேல் மினி சோம்னு இனா கிறிஸ்டினா ரோனி கிம் லோம் தியப்பனினா துவாசுங் சாப்ல சக்சியம் தியப்பனின் சாப்ல இங்காய் திங்குவா டகேலக்கி மினா நுமை தே ஹுன்சியா மித்லிங் தோ ஹவுலிம்னா மல்சோம் கிம் ஹவுலிம் பி தூ அப்பனிங்காய் திங்கா டகேலமினி சோம் லீலங்க அப்பன் இனா பாய்பாவ் லே சாப்பாவ் துதக் லாக்கோம் திங்காய் சோம் தோவின் நிதாக் டாக் சோம் கின்ஜாங் இனா ஹுன்சி ஹாக் அஹிதிங் ஆகாஷ்வாணி சுஜான்பூர் துத ஜிங்லாம் தாகுலே மினிட் ங்கா ஹோங்கின்ச்சியாங்கினா டெல்லி அப்பனா ஹா சோன் சாப்பாவ் தாக்லாக்கோம் நியூஸ் இன் இங்கிலீஷ் இங்காய் திங்கோ